0: ராஜா பபலா
1: சை பால்
0: நடுவுல தாமரா
1: சை பால்
0: புரத புள்ளா
1: சை பால்
2: 80 சமச்சரலுகா மீ ஆரோக்கியానికి శ్రీ ఓభిలాషి சை பால்
3: Anubhav's Institute of Technology for Women's, an autonomous college, KTPS Road, Palwancha, Jilla Lune, Ekaika.

வரு அனுக்கோ நந்தா என் தக உண்டே சல்தா திக்கி தக்க தக்க திகி திகி தக்க தக்க திகி திகி தக்க தக்கதா மேடின் ஆந்திரா ஸ்டூடெண்ட் அண்டே அர்த்தம்.